சர்மன் குலம்ஜி நம்மி சமபயங்கான பெர்னா அன்னங்களவே எத்திலே கனிங்க அன்னங்களவே நேலே மலே புரோகிராம்லேன் டீல் புட்வாரான் குருவாரான் தம்பான் பார்ட்டா உதிலேங்க புரோகிராம்லேன் தைத்தில் ரேடியோலே ஞாங்கல்லே அன்னங்பா தேசலும் அடக்குனுபா அரங்கனபா லிம்தபேன்.